திமல் ரஸ்கலாங்க இரசூலும் ஃபனுவி பயாம் வெகிம்வா ஹெகிதகாய் ஃபொச்சகாய் கின்னு அதி திமல் ரஸ்கலாங்க கலேகு ஃபான குருவாம் பாவா லெவ்வி ஏவுரென்ன பாவா லெவ்வி தகதி மீசகுன்ன கலேகு ஃபான பயாம் கொத்தெவ்வு மட்டகை அதி ஏவுரென் ஃபிகுரு குரு மட்டகை